எரிச்சு புட்டு மோதமிழன் சற்றசாயி புவினி சம்பூர்ண பிரேம மூர்த்தி எரிச்சு புட்டு மோதமிழன் மூர்த்தி எரிச்சு புட்டு

சரி சரி சரி மப ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனி தான் நிதனி பப பண்ணி நினைப்பான் சரி சரி தான் ini tata tiri tata nilini tata tata tiri tata tata ni tata tiri tata ida tiri tata sada tiri ma tiri ma baba baba baba ni baba ni tata ida tiri tata baba ni ni ma ida tiri tata ida tiri baba ni ida tiri baba ni